தானு தானு தானு தானு தின் தன நதுக்கு தானும் தன் நதர நதின் தன நதுக்கு தானும் ததுனா சப்தசுரன தீல கிராம பல்சி பாதி தனி தனி நித நித தப்ப மக மத கம மகர சாத கிருத்த தாத கிருத்த தாத கிருத்த சரண தரண தரத்த

தாரா கிருதா தாரண தாரண தாரத்து பாக பருத்து நெய் பருந்து ஜனக்கே.

அதக்கிட்ட தான கிட்ட தான கிட்ட தருங்க தருங்க தரத்து பார்த்து பருத்து நெய் பருன்னு.